0: அழகிய திரைப்படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் கார்த்திக் மற்றும் பவதாரணி பாடிய பாடல் கேட்டும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில் நேரம் 6:22 நிமிடம்.
1: சகல டிவைஸ்களையும் கனெக்ட் பண்ணுங்க. கேமிக்கு லோ லேட்டன்சி, ஃபாஸ்ட் டேபிள் அண்ட் அன்லிமிடெட் தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள். இன்றே SLT மொபைல் ஃபைபருடன் முழு வீட்டையும் ஃபிட் ஆக்குங்கள்.
2: இன்றைய நாள் எப்படி?
0: இன்றைய நாள் பற்றிய விவரங்களை நமக்காக வழங்கவிருக்கிறார் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய 2026 ஆகஸ்ட் மாதம் 13 வராபவ வருடம் ஆடி திங்கள் 28 நாள் வியாழக்கிழமை பிரதமை திதி இரவு 8:42 வரை அதன் பின்னர் துவிதியை நட்சத்திரம் ஆயிலியம் காலை 6:06 வரை அதன் பின்னர் மகம் பின்னிரவு 4:38 வரை அதன் மேல் பூரம் சித்தாமிரத யோகம் முழுவதும் ராகு காலம் பகல் 1:48 முதல் 3:21 வரை சுபநேரம் காலைகள் 9:09 வரை. இன்று திவசம் செய்வதற்கான திதி ஆடி மாத வளர்ப்புறை பிரதமை. இனி இன்றைய பலன்கள். முதலாமன் மேன்மை, இரண்டாமன் சமபலன், மூன்றாமன் கவலை, நான்காமன் இனிமை, ஐந்தாமன் விருத்தி, ஆறாமன் யோசனை, ஏழாமன் நன்மை, எட்டாமன் சுபீட்சம், ஒன்பதாமன் சஞ்சலம். இன்றைய சிந்தனைக்கு கடந்த கால நினைவுகள் என்பது கடன் கொடுத்து வழுதி கொடுத்த புரோனோட் மாதிரி. எதிர்கால திட்டங்கள் வகுத்து எதிர்காலத்தையே எண்ணுவது என்பது பின் தேதியிட்ட காசோலை மாதிரி. நிகழ்காலம் என்பது கயிறுள்ள பணம். புரோனோட்டாலும் பின் தேதியிடப்பட்ட காசோலை ஆயினும் தற்சமயத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. கயிறுள்ள ரூபாய் நோட்டுகள் மட்டுமே இப்போது பயன்படும். அதே போல் வாழ்க்கையை முழுமையாக வாழுவதற்கு கடந்த காலத்தாலும் எதிர்காலத்தாலும் எதையும் பெற முடியாது. நிகழ்காலத்தில் மட்டுமே பூரணமாக வாழ்தலை பெற முடியும்.
0: நன்றி ஐயா. இன்றைய நாள் பற்றிய விவரங்களை நமக்காக வழங்கியிருந்தவர் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள்.
2: இன்றைய நாள் எப்படி?
4: இலங்கையில் முதல் முறையாக DFCC வங்கி அறிமுகப்படுத்தும் நாடளாவிய ரீதியிலான 8 மொழிகளில் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளக்கூடிய முதல் பன்மொழி ATM மற்றும் CRM வலையமைப்பு. DFCC வங்கி உங்கள் வளர்ச்சிக்காக
5: பலம் நலம் சக்தி நிறைந்த வழங்கும் அரைமரத்தானோட்டம் ஆகஸ்ட் 23 காலை 6 யாழ்ப்பாணம் துறைய பாரங்கத்தில் இன்றே பதிவு செய்யுங்கள்.
6: இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யுற காலங்கள்ல வயல்வெளி, தேயிலை தோட்டம், நீர்நிலை இப்படியான இடங்கள்ல நிக்கிறத தவித்துக் கொள்வோம். மோட்டார் சைக்கிள், டிராக்டர்ஸ், படகுகள் இந்த மாதிரியான வாகனங்கள்லயும் பயணம் செய்யறதையும் தவிர்த்து கொள்வோம். இன்னைக்கு நாங்க கடைபிடிக்கிற பாதுகாப்பே நாளைக்கு நம்ம உயிரை காப்பாற்றும்.
2: வழங்கியது வணக்கம் தாயகம்.

0: 103.9 மற்றும் 104.1 www.shaktifm.com இனூடாக வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மூன்று பேர் மூன்று காதல் திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நந்தினி ஸ்ரீகர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 6:29
1: பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள்.
2: அடுத்த வருடத்திற்கான நிலக்கரி விலைமனு கோரல் நடவடிக்கைகள் நிறைவு. தொடர்ச்சியான மின் விநியோகத்திற்காக நிலக்கரி பற்றாக்குறை ஏற்படாதென வலுசக்தி அமைச்சு உறுதி. போதைப்பொருளை பயன்படுத்தி வாகனம் செலுத்தும் சாரதிகளை கண்டறிய எழுமாற்ற பரிசோதனைகள். தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் தெரிவிப்பு. நாட்டின் சில பகுதிகளுக்கு வெப்பமான வானிலை குறித்து எச்சரிக்கை. விழை மாளிகையின் ஊடக செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக கரோலின் வைட் அமெரிக்க ஜனாதிபதிக்கு அறிவிப்பு.
1: பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள்.

0: இணை அனுசரணை.
1: உங்கள் எதிர்காலத்தை மென்மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் உங்கள் ஓய்வூதியத்தின் அடிப்படையில் அதிகபட்ச கடன் தொகையாக ₹120 லட்சம் வரையான கடனை 15 ஆண்டுகள் வரை நிலையான சலுகை வட்டி விகிதத்துடன் பெற்றுக் கொள்ளுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. DFCC வங்கி, உங்கள் வளர்ச்சிக்காக.
2: புத்தகங்களை சரியா அடுக்கி வைக்கிறது, புதுசு புதுசா மரம் நடுறது, பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கிறது, இந்த மாதிரியான செயற்பாடுகளை நம்ம சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இது அவங்களோட பொறுப்புணர்வையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும். இன்றைய சிறு முயற்சிகள் தான் நாளைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும்.
3: வழங்கியது வணக்கம் தாயகம்.
4: இயக்குனரா அவரோட ஆட்டத்தை பார்த்திருப்பீங்க. இப்போ நடிகரா தியேட்டர்கள் அதிர வைக்கிறாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் அருண் மாதேஸ்வரனின் அட்டகாசமான இயக்கத்தில் உலகநாயகன் தளபதியை இயக்கிய கை இப்போ துப்பாக்கிய தூக்கி இருக்கு.
5: அவ பேர் சந்திரடா.
4: காதல், துரோகம், அனல் பறக்கும் பழிவாங்கல் என தியேட்டர்களை ஆக்கிரமித்த டிசி திரைப்படம் எப்படி இருக்கிறது? இந்த வாரம் வீக்கெண்ட் பிளாக்பஸ்டர் சக்தி பாக்ஸ் ஆபீஸில் எதிர்பாருங்கள்.
6: சக்தியின் நல்களில் வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க.
7: செட்டிக்குளம் சஃபினா சொன்னாங்க இல்லையா, யானைகள் நின்றபடியே தூங்கும் அப்படின்னு. அது எப்பவுமே அப்படி இல்லையாங்கண்ணா. சில நேரங்கள்ல ஒரு குட்டி தூக்கம் போடணும்னு யானைக்கு தோணுச்சுன்னு சொன்னா நின்னபடியே தூங்குமா?
6: ஆமா, நாங்க கூட சில வேளையில பஸ்ல நின்றபடியே தூங்கிட்டு வருவோம்.
7: மீட்டிங் நடக்கும்போது கண்ணை திறந்துட்டே தூங்குவோம்ல.
6: ஆமா,
7: இது மாதிரிதான் யானைகள் எப்போ அதனுடைய சுற்றுச்சூழல் அதுக்கு பாதுகாப்பாக இருக்குது, நிம்மதியாக இருக்குதுன்னு உணருதோ அந்த டைம்ல தானா படுத்துட்டே தூங்கும்.
6: இப்போ எங்களுடைய அனுசரணையாளர்களை பாக்குற நேரத்தில்
7: மேலதிக தகவல்கள் தெரிந்து கொள்றதுக்கு இன்னைக்கே செலான் பேங்க்கு வாங்க.

0: அறிமுக படுத்து படும் பேசுக்கு சுமையாக தெரியாத விலையில் ஸ்டைலுக்கும் வேலைக்கும் ஏற்று மூன்று சக்கரத்தின் புதிய அலை அதுல்.
1: இப்போ நீங்க ஒரு வீடு கட்டுறீங்களா, அந்த வீட்டுக்கு என்ன கம்பி போடுறீங்க அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளுங்க. குறிப்பாக நீங்க போடுற கம்பி உங்களுடைய வீட்டுக்கு உறுதியை தர வேண்டும், நீண்ட காலத்துக்கு அது நிலைத்திருக்க வேண்டும். அதனால தான் சொல்றோம் மெல்வா கம்பிகளை பயன்படுத்துங்கள். வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மெல்வா கம்பிகள் இப்பொழுது இலங்கையில் எல்லா இடமும் கிடைக்குது. எல்லா இடமுமே வந்து ஓரளவுக்கு ஒரே விலையில் தான் கிடைக்குது. அவங்க சொந்தமா டிரான்ஸ்போர்ட் செய்யறதால டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேறையா அவங்களிடம் இருந்து வாங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உறுதியானது வெர்ஜின் பில்லட்ஸ் கொண்டு உருவாக்கப்படுகிறது. இலங்கையிலேயே உருவாக்கப்படுகிறது
2: மொத்த பில்ல 10% விலைக்கழிவு இருக்கு. இன்று காலை 6 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த ஆஃபர் உங்களுக்காகவே இருக்கு. உங்களுடைய ஃப்ரிட்ஜை ஃபில் பண்ணக்கூடிய அதே நேரத்துல செலவை கொஞ்சம் நீங்க சமிக்கணுமாக இருந்தா இன்னைக்கு விசா கார்டோடு கீல்ஸுக்கு வாங்க.
3: விசிர் அளவுடன் இணைந்து கடல்சார் குற்றங்களை தடுத்திடுவோம். நீங்கள் அறிந்த தகவல்களை எமக்களித்திடுங்கள். 106 களைத்திடுங்கள்.

மக்களின் சக்தி. கோல்டன் ஹிட்ஸ், கோல்டன் ஹிட்ஸ். இன்றைய தினம் நடிகை ஸ்ரீதேவி அவர்களினுடைய ஜனன தினம். எனவே அவருடைய பாடல் ஒன்றை அடுத்ததாக உங்களுக்காக தருகிறோம்.